0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Hi, this is Suhasini.
1: You're listening to
0: Radio Suno 91.7. கேட்டு கேட்டு கூட்டு கொடாம்.
1: Chennai beats.
2: Tamil head of the hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: FM கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
1: ஸ்கோர் போர்டு, an exclusive sports roundup show. ஸ்கோர் போர்டு, an exclusive sports roundup show.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: நியூட்டானல்லடா ஜோக்கரல்லடா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனு 91.7.
0: அதுக்கு மேல சொடக்கு போட்டுது
2: சென்னை பீட்ஸ்.
3: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
4: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?